0: லால்பா லேடி லொஸ்டர் கொட்டாரா சௌகி கோலோ பணம்போர் ஆர்பா சுரத்கல் கேரிசி முக்கா பவன் அழகரை கோல்நாடு காரணம் முழுக்கே படுவதில் எர்மா லுச்சில காப்பு கட்பாடி உத்தியோக எடுப்பு ரைட் ஹோக்லி.
1: நானும் ரிச்சர்ட் கேஸ்டலினும் நீவு கேள்த்தாயிரி ரேடியோ சாரங் 107.8 FM இது பண்ண பண்ணத பதுக்கு.

0: flash zones இல்லை. Dense சிக்கல் ஓர் கல்சியம் மைடன் ஆசில்ல அனைத்து எஃபிரத்து சிப்பிருக்கே அனை ஆஸ்பாஸ் அல்லே வரசு ஊருக்கே டென்சர் கிளங்கத்தில் தண்ட்லோ அக்லு குருகோ அசை தோ வினேசோ பெஸ்ட் ஃப்ரெண்டு தோ சோவன் சிக்கலோ யுமாரி ரசா லகின்ஸ் அசில்லி அசே மலலோ ஆம் ரஜென்ட் அஞ்சி சகரவத்தா தேம் வெசி மலர் மகாபாரிஸ் குசி
1: அனி தோ சதா மக்தன் கவுச்ச டைம்

பேதன பிராவுடைய பத்தினக்குலோ மல்ல போலீசேர்னா அதே தொல்லாய் போயிரு. ஆறு ஒரு ஒரியனே புதர் லெத்துது அரே பூக்குகு அக்லேன தம்பு ஒத்தாது அகுலு பன்னக துத்தொந்து வைதின அதிரேசு கொர்ந்து ஜெயில்த திரேசு மாத்த தீது பலே பண்டிரு. ஷீனகு ரெட்டு வர்சோகு தும்பு பார்தின கடல பென்பாட்டத கஞ்சி பிராக்குல துண்டு முண்டுன்லா கைட்டு பத்துனக ஒல்த்து துக்க பத்துனுந்தே தெரியந்து. ஐனு மோனிக ஒத்துது பத்தது புல்தே. அப்பக ஐட்டு ஆனிதனே மீந்த புரல் பத்திலே காது குடலா குடலா மூசுது துயே. தாதன குட அப்பே மட்டில்தனினே பாண்டு. போலீஸ்தாரு ஷீனன பெரி பூஜியரு. ஷீனே போது குண்டங்கி பகத்தது பத்தே. இத்தே ஜெயில்த பென்பாட்டத பணவு பத்து ரூபாயத நோட்டுனு கைட்டு தீயேரு. ஆதானக பிதையிருது ஜீப்பு பீம் பீம் ஸ்வரலக்காடு. மாத்தெர்லா ஜீப்பு தடை பத்திரு மல்ல போலீஸ்தார்லா பேதெலா ஜீப்புடு அக்லேன மாத குல்லாது போலே தேவர் நிக்லேன் மாத எட்டே மண்படு பனந்து கை பீஜாயிரு. சீனன கண்ணு ஜெயில்த உலையர தூண்டு. அவுலு தரித்த இடெட்டு தூவுந்தித்தின கண்ணுலு மாத ஆயக தோஜுந்துண்டு. ஜீப்பு கண்ணுருதா ரயில் ஸ்டேஷன் தஞ்சி பிதடுன். ரயில் ஸ்டேஷன் தவுலு முக்லேன் ஜப்புடாது ஜீப்பு பத்தின ரபசுடே பிறப்போண்டு. ரயில்டு ஒஞ்சி போடுந்தே ஒரோக அந்தாஜி அவந்தே ஷீனே ஒரோகே கெப்பட்டாயே. ஜத்தெட்டி தினக்குள் டிக்கெட் மன்புன டெலி தொந்து போயிரு. உந்தந்தே போப்புன ரயிலு காசர்கோடு ஜத்துது மஞ்சேசரத பேத்த ரயில் பத்தொடு. டிக்கெட் குறுப்புனாரு பண்ணுக ஷீனே தரையாடாயே. பனி பொறுத்துடே ரயில் பத்துனு. ஷீனே ரயில்குமி தரியே. கண்டித பரீட்டு குல்லியே. ரயில் ஜோருடே கூக்குல் பாடுந்து பிதாண்டு. கண்டிடே பீஜுனா சம்பு காளிகு மை இருமெனாடு. கற்பில்லத கத்தலேர்து பொலிக்கேகு பத்துதானக தும்புத நெம்புலேனு மனசு காய் கடையர சுருமல்தண்டு. ரயிலு தும்பு பலி தொந்தே உண்டு. தை மரா கண்டா இல்லு வித்துலு சுதே தோடு கடலு குட்டே மார்க மாத்தலா பிற பலி தொந்துண்டு. மத்தியானத நட்டதொம்பு தங்கரனக காசரகோடு ரயில் உந்துண்டு. ஷீனகு ரயில் ஜப்புனக திகல ஜோருடே பொட்டரே சுருவாண்டு. நன பர்ப்புன ரயில்னு பத்துடு. மஞ்சேசரடு ஜத்துண்டயானு ஓடி போப்பினி. ஊருத ஜனக்குலு எனனு எஞ்ச தூவிரு. இஞ்சா பாக்க நமுனத ஆலச்சனை. அவுலே இத்தின கம்பத முதல்டொர குல்லியே குடல் அக்கியே ஒர அஞ்சிஞ்சி போயே. ஆத்தானக அவுலொஞ்சி நீர்த நல்லி தோஜிண்டு. அடே போது மோனிகு நீர் ஆக்குது ரெட்டு கைசெரு நிலீக்க நீருனு குட்க குட்க பரியே. ஒன் உல்லாசாயில காண்டு குடா கம்பத முதேல்டு குல்லியே. ஆத்தானக எல்லிய ரயில் பத்துண்டு. ஜப்பு நகுல் ஜத்திரு ஷீனே அமசரமசருடு ரயில் துலை பொக்கியே. நனா ஒன் சாதி உப்புனத்தா பாக்கில்த கைத்தலே உந்தொந்து போயிந்து என்னியே. ரயில் பிதாடின கண்ட கேண்டு ரயிலு கூக்குல் பாடுந்து மெல்ல பிதடுனு. ஷீனே பாக்கில்த கைத்தலும் தோந்து பிதைத்து ஒந்துள்ளே. ரயிலு தும்பு தும்பு பலிப்பற சுருமல்தண்டு. இத்தே பனி பீசா இச்சாண்டு. பீஜுன காலிகு ஷீனே அடேகே கண்ணு முச்சிதும் தோந்தே. ஆத்தானுக ஆயன புகில்கு உஞ்சி கைபூருண்டு. ஒரானே அல்கு பூர்து பிற திருக்ன ஷீனகு கண்ணெதிரு உந்துதின ஜெப்ரி பொர்புலு தோஜுவேரு. ஒரானே குர்த்தத உஞ்சி மோனே தூனக ஷீனகு புலிப்பொடா தெல்பொடா கொத்தா வந்துஜி. ஜெப்ரி பொர்புலு ஷீனனு தர்க்கது பத்தியரு. ஷீனகு துக்கா உர்க்கர்து வருந்துண்டு. ஜெப்ரி பொர்புலு ஆயன பெரி பூஜியரு. பனி சுதாரி தொண்டே ஷீனே. ரெட்டு ஜனலா அல்பனே முட்டுத கைத்தல் குல்லியரு. காசரகோடுகு நட்டிக்காய் மாரியர போத்தின பொர்புலு பிற பன்னக ஜோக்குலெகிந்து பத்தொந்து பைதின சித்து புலித பொதிக்கெகிர்த்தது ஒஞ்சி சித்து புல்லின ஷீனகு குர்து ஒஞ்சினு ஆறு சோலிலக்காது தினியரே சுருமந்தெரு. ஷீனில ஒஞ்சொஞ்சி எசல் புலின பாய்க்கு பாடொந்து கஷ்ட சுக பாத்திருந்து இத்தில கானே பொசங்கடி கேட்டு தல்பா ஒஞ்சி கலிகே ரயில் உந்துண்டு. ஆத்தானக பொர்புலு ஷீனா யான முல்பனை ஜப்புவே ஆனைக்கல்லடே போப்புன பஸ் திக்குண்டா கத்தலனக இல்லடை எத்தொலி பனந்து நட்டிக்காய் கொனுத்தின புடை பத்தொந்து மெல்ல பத்தெரு. ஷீனே அரன சித்து புலித்த பொதிக்கேன தீர்த்து கொரியே. பொர்புலு பர்பே பர்பே நனரு பாத்திருகா பனந்து பேண்டெதஞ்சி அட்ட கடத்தெரு. ரயிலு மெல்ல சிக்குப்புக்கு சிக்குப்புக்கு பனந்து பிதாண்டு. கனிலத சங்க கடப்புனக ஷீனகு குட திகல பொட்டரை சுருவாண்டு.
ನನ ಒಂಜಿ ಗಲಿಗೆಡ್ ರೈಲ್ ಮಂಜಿಸರ ಸ್ಟೇಷನ್ ಉಂತುಂಡು. ಶೀನೆ ಅಡೇಗೆ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿದ ಭಗವತಿ ಅಪ್ಪೆನ ನೆನಿತೊಂಡೆ. ಆ ತಾನಗ ರೈಲ್ ಮೆಲ್ಲ ಉಂತುಂಡು. ಮಂಜೀಸರದ ಸ್ಟೇಷನ್ ಎತ್ತಂಡು. ಶೀನೆ ತನ್ನ ಊರದ ಮಣ್ಣಗ ಕಾರದೀನಗ ಮೈ ಇರುಮೆನಾಡು. ರೈಲ್ ಜತ್ತದ ಮಂಜೀಸರದ ಪೇಂಟೆಡೆ ಬನ್ನಗ ಬಾಬಣ್ಣನ ಚಾಯದಂಗಡಿಡ ಕುಲ್ಲುದಿನ ಕೆಲವಿರು ಶೀನನ ಎಕ್ಕಲ್ದ ಒಂಜಿ ನಮೂನೆಡು ತುಯಿರು. ತೂಪುನಕ್ಲೆನ ಕಣ್ಣಗ ಶೀನೆ ಒರಿ ಮಾನಿಕರಿಪು ನಾಯಲಕ ತೋಜೊಂದುಲ್ಲೆ. ಆಂಡ ಸತ್ಯ ಸಂಗತಿ ಶೀನಗ್ಲ ವಸಂತಿಗ್ಲ ಮಾತ್ರ ಗೊತ್ತು. ಶೀನೆ ರೈಲ್ದ ಮಾರ್ಗದ ಬರಿಯೇ ಜಲ್ಲಿಡೆ ಬೀಸ ಬೀಸ ನಡಪರೆ ಸುರುಮಂತೆ. ಸುರು ಕೂಡೆ ಪೋಪಿನಿ, ಕಡಲ ಬರಿತ ಜನಮಾನಿ ದುಂಬುದ ಮೋಕಿಡೆ ಏನನ್ ತೂವೆರಾ? ಇಜ್ಜಿಜ್ಜಿ ಅಕುಲೇನನ್ ಬುಡ್ದು ಪಾಡಯರು. ಉಂಜಿ ಏಲ್ಯ ಅಕುಲು ಬುಡಿಯೆರ್ಡಲ ಕರಿಯಜ್ಜೆರ್ ಬುಡಯರು. ಇಂಚೆ ಎನ್ನೊಂದು ನಡತೊಂದುಲ್ಲೆ ಶೀನೆ. ಪಾಪ ಆಯಗದಾನೆ ಗೊತ್ತು ಕರಿಯಜ್ಜೆರ್ ತೀರ್ದಿನ ಇಸಯ. ನೇಸರ್ ದೇವರು ಪಡ್ಡೈದಂಗನಗ ರೈಲ್ದ ಮಾರ್ಗದ ಜಲ್ಲಿ ಬುಡ್ದು ಕಣಿಸೀರ್ತದ ಕಟ್ಟಪುಣಿಕ ಬತ್ತಿ ಎತ್ತಿಯೇ ಶೀನೆ. ಕಕ್ಕೆಲು ಕರೆ ಒಂದು ಕಾರಿ ಸೇರುನ ತುರ್ತುಡಿತ್ತ. ಕಡಲ ಕಾವೆಲು ಕರೆಯೊಂದು ಚೌಕದ ಪಾಡಿಗ ಸೇರೊಂದುಲ್ಲ. ಶೀನೆ ಕಟ್ಟಪುನಿ ಜತ್ತದ ಜೋಗಿಯಣ್ಣನ ಅಂಗಡಿದ ಬರೀಯೇ ಕಡಲ ಬರಿತ ಸಾದಿಪತ್ತಿಯೇ. ದಾದ ಊರು ಪೂರ ಬದಲಾಯಲೆಕ ತೋಜುಂಡು. ಕೆಲವು ಇಲ್ಲದ ಸುತ್ತ ಈಟದ ಕೋಲ್ದ ಬೇಲಿ ಲಕದಿನ ತೂನಗ ಮೂಲು ಪಾಲ್ಪಂತೆಲು ಸುರುವಾತಿಲೆಕ ಅಂದಾಜೆ ಆಪುಂಡು. ಶೀನೆ ಸೀದ ಕಡಲಬರಿಕ ಬತ್ತೆ. ಮಲ್ಲ ಮಲ್ಲ ಸಿಮೆಂಟ್ದ ಕಲ್ಲ ಕಡಲಬರಿಕ ಬೂರ್ದುಂಡು. ಅಲ್ಪಲ್ಪ ಪಾಡಿಡಿತ್ತಿನ ಮಡಲ್ದ ಚಾಪೆಲು ಪೂರ ತೋಜೊಂದಿಜ್ಜ. ದೂರ ದೂರುಡು ಸಿಮೆಂಟ್ದ ಶೆಡ್ ತರೆದೆರ್ತದ ಉಂತುದುಂಡು. ಶೀನನ ವಯಪ್ರಯತ್ತಿನ ಜಾಗೆ ಓಲುಂದೆ ಗೊತ್ತಾವೊಂದಿಜ್ಜಿ. ಶೀನಗು ಒರೋಗು ಆಚಿರನೆ ಆಡು. ಉಂದು ಯಾನು ಪುಟ್ಟುಬಲತಿನ ಊರು ಅಂದ ಅತ್ತ ಮನಸ್ಸಿಡೇ ಒಂಜಿ ಸಂಶಯ. ಅಡೇಗೆ ಪೊಯ್ಯಡು ಕುಲಿಯೇ. ಕಡಲ್ ಕತ್ತಲೆ ಆಪುನ ಸೂಚನೆ ಕೊರೊಂದುಂಡು. ಬಾನ ಕಡಲ್ ಕೂಡುನ ಕೋಡಿ ಕೆಂಪಾಡು. ಆತನಗ ಮೋನೆ ಕಡಲ ಕರೆಕ್ ಮೇಯ್ನೀರ್ ಮೈಪರೆಂದು ಬತ್ತಿನಾಯಿ ಪೊಯ್ಯಡು ಕುಲ್ದಿನ ನರಮಾನಿ ಏರಿಂದು ತುಯ್ಯರೆ ಮುಟ್ಟ ಬತ್ತೆ. ಶೀನನ ಗುರ್ತ ತಿಕ್ಕದು, ಶೀನಾ ಯಾಪ ಬತ್ತಿನ್ ಮರಯ್ಯ? ಶೀನೆ ತಿರ್ಗದು ತುಯ್ಯೆ. ಕಣ್ಣೆದುರು ಮೋನೆ ಉಂತುದೆ. ಜೋಕುಲಾಟಿಕೆದ ಪಾಸಾಡಿ ಮೋನೆ. ಶೀನೆ ಕುಲ್ದಿನಲ್ತು ದಿಡ್ಕಲಕ್ಕಿಯೆ. ಮೋನನ್ ತೋದು ಸಂತೋಸಾಂಡು. ಆಯನ ಮುಟ್ಟಪೋಯೆ. ಮೋನೆ ಶೀನನ ಪುಗ್ಗೆಲ್ಗ ಕೈಪಾಡ್ದ ಅವ್ವೆ ದುಂಬುದ ಮೋಕೆಡ್ ಪಾತೆರೆ ಸುರುಮಂತೆ. ಶೀನೆ ನೆಂತಿಲೆಕ ಕರಿದಿನಿ ರಡ್ಡು ವರ್ಷ ಅತ್ತು. ಮೂಜಿ ವರ್ಷ ಮುಟ್ಟ ಮುಟ್ಟ ಆತಂಡು. ಜೈಲ್ಡ್ ದಿನತ್ತ ಲೆಕ್ಕನೇ ಗೊತ್ತಾತಿಜಿ ಆತೆ. ಮೋನೆ ಕಡಲ್ದ ಬರಿಟು ನಡತಿನ ಒಂಜೊಂಜಿ ಸಂಗತಿನ್ಲ ಕಣ್ಣಗ ಕಟ್ಟು ಲೆಕ್ಕ ಪನೋಂದು ಪೋಯೆ. ಕರಿಯಣ್ಣೆ ತೀರಿನ ಸುದ್ದಿ ಕೇಂದ ಶೀನೆ ದಿಕ್ಕೇ ತೋಜಂದಿಲಕ ಆಯೆ. ನನದಾದ ಪನ್ಪುನವೇ ಒಂಜಿ ಮಲ್ಲ ಮಂಡು ಬೆಚ್ಚ ಆಡು. ಕುಲ್ಲರೆ ಇಲ್ಲಿಜ್ಜಿ, ತುತ್ತರೆ ಕುಂಟಿಜ್ಜಿ, ಬೆನಿಯರೆ ಬೇಲೆಲಾ ಇಜ್ಜಿ. ನನ ಬಂಜಿಕೇನುಡಾ? ಶೀನನ ದೊಂಡೆಡು ಸೊರನೇ ಪಿದಡುಜಿ. ಐನ್ ತೂದು ಮೋನೆ ಪಂಡೆ ಈ ಮಂಡಬೆಚ್ಚ ಮನ್ಪೊಚ್ಚಿ ಅಪ್ಪೆ ಭಗವತಿ ದಾದಾಂಡಲ ಸಾದಿ ತೋಜಾವಂದೆ ಕುಲ್ಲಯ್ಯಲು. ಇತ್ತೆ ಈ ಸೀದ ರಾಜನ ಇಲ್ಲಡೆ ಪೋ. ಆಯೆ ದಾದಾಂಡ ಒಂಜಿ ವ್ಯವಸ್ಥೆ ನಿಕ್ಕ ಮಲ್ಪೆ. ಇತ್ತೆ ವಾಡ ಮಾರ್ದ ಮೀನ್ದಡೆಂಪ ಪಾಡ್ದಿ ರಾಜೆ. ಕುಡ್ಲಡು ಮೀನ್ದೆ ತೊಂದು ಕಾಸರಗೋಡು ಕಾಂಜಂಗಾಡು ಇಡೀ ಮಾತ ಕೊನೊದ್ ಮಾರುವೆ. ನಿಕ್ಕ ದಾದಾಂಡ್ಲ ಒಂಜಿ ಬೇಲೆ ಮಲ್ತು ಕೊರುವೆ. ಮನಸ್ಸು ಎಲ್ಲಿ ಮನ್ಪುಚ್ಚಿ. ಮೋನನ ಪಾತೆರಕ್ಕೆ ಎನ್ನಗ ಶೀನಗ ಪನಿ ಧೈರ್ಯ ಆಂಡ್ ಇರುವೆರ್ಲ ಪಾತೆರ್ದು ಪಾತೆರ್ದು ರಾಜನ ಇಲ್ಲ ಜಾಲ್ಗೆ ಎತ್ತಿ ನನಗೆ ಗೊತ್ತಾಯ್ಜಿ. ರಾಜಣ್ಣ ಇದ ಆರಿ ಬನ್ನಿ ನೀ ನೋಕ್ಲಾ ಪನೊಂದು ಮೋನೆ ರಾಜನ ಇಲ್ಲದ ಚಾವಡಿಗೆ ಪೊಗ್ಗೆ. ಅವಲೆ ಚಿನಿಟ್ಟು ಕುಲೊಂದು ರೇಡಿಯಕೇನೊಂದಿತ್ತಿನ ರಾಜೆ ಶೀನಂತೂದು ರೇಡಿಯ ಉಂತಾದ ಲಕದುಂತಿಯೇ. ಬಲ ಶೀನ ಏಪ ಬತ್ತಿನಿ ನಿನ್ನನ್ ಬುಡಿಯರ ದಾದ ಕತೆ ಕುಲ್ಲು ಕುಲ್ಲು ಪಂಡೆ. ಶೀನೆ ಚಿನಿಟ್ಟು ಕುಲ್ಲುದು ಬುಡುಗಡೆದ ಕತೆ ಪಂಡೆ. ರಾಜೆ ಶೀನಗ ಸಮಾಧಾನ ಮಲ್ತೆ. ಕರಿಯಜ್ಜೆರ್ನ ಇಲ್ಲದ ಬೀಗದ ಕೈ ಕೊರ್ದು ಅಜ್ಜೆರ್ನ ಇಲ್ಲ ಬಿತ್ತಲ್ನ ನನ್ನ ಈತು ಓನುಡು. ಬೇಲೆದ ದಾದಾಂಡ್ಲ ಅಂದಜಿ ಮಲ್ಪುಗ ಬೇಜಾರ್ ಮಂತನೊಚ್ಚಿ. ಎನ್ನ ಇಲ್ಲಡೆ ಉಂಡು ತಿಂದೊಂದು ಉಪ್ಪೊಡಿ ಉಂದೇನ ನಿನ್ನ ಇಲ್ಲಂದೇ ಎಂದಲ. ರಾಜೆ ಕರಿಯಜ್ಜರನ ಇಲ್ಲದ ತರ್ಕೊಲ್ನು ಶೀನನ ಕೈಕ ಕೊರ್ನಗ ಪಂಡಿ ಪಾತೆರ ಕೇಂದ ಶೀನೆ ರಾಜನ ಅರಾಧ ಪತ್ಯೆ. ದಿಕ್ಕೇ ತೋಜಂದಿ ಶೀನಗ ಸ್ವರ್ಗತಿ ಕಿಲೆ ಕಾಣು. ಕರಿಯಜ್ಜರ್ನ ಇಲ್ಲ ಬಿತ್ತಲ ಇತ್ತೆ ಕುಡ ಜೀವಕಲೆ ದಿಂಜಿಲೆಕ ಆತಡು.
ஷீனன அன்பனடு தாரத குபே கையில் திஞ்சிது நலிப்புண்டு. கடல கரிட்டு பீத்தது திக்கின மீனு மார்து ஷீனே கர்ச்சித காசு மல் தொந்துள்ளே. வரவர ராஜன டெம்போகு ஐஸ் தும்பரல போவந்தித்தே. ஒத்தே ஜூவா எஞ்சல தின போவந்தித்தனு. ஒஞ்சி தின பையானக கங்குவண்ணி அஞ்சி பத்திர் ராஜல அல்பனேத்தே. கங்குவண்ணி ராஜன்லே தொந்து கரியஜ்ஜரன இல்லடை பத்திர் ஷீனே அக்லேன ஜகலிடு குல்லாது ஆயல அல்பனே குல்லியே. கங்குவண்ணில ராஜல ஒட்டிகே பருடாண்ட தாதனா இசைய உப்போடு உந்து ஷீனன மனசு பனோந்தித்தனு. இத்தே கங்குவண்ணினே பாத்தர் சுருமந்திர் ராஜா ஷீனே ஈ இல்ல பித்தல தூவந்து இத்துண்டையாவா ஆயகு தாலா ஆவுச்சா பண்டிர் உனின் கேன்னக ஷீனகு ஆச்சிராண்டு ராஜே தெல்தே ஆவோடு கங்குவண்ணா தேர் பொர்ச்சு பண்டினி ஈரு ஜப்புலே இர்ன பிராவுடு எங்குல் மாத்த உள்ளா உனின் கேன்னக ஷீனே அடேகே கெப்பட்டாய் அப்பக ராஜேனே பண்டே ஷீனா இது ஆல போடியொச்சி நிக்கு மதிமே மல்புன அந்தாஜிடுள்ளேரு கங்குவண்ணி ஐயோ கத்தேனே எங்கு தாயகித்தே மத்மே எங்கே தும்பு பிற ஏர்லாயிச்சி நன மதிமே அது தாத ஆயரண்டு அத்தாண்டே எங்கு ஏறு பொண்ணு குருவேரு ஷீனே பண்டே ஷீனே பண்ணகா ராஜே தெல்தே கங்குவண்ணி அர்ன குர்த்ததா உச்சிலத நொக்கியக்கன புள்ளின்னு தூது தீத்தேர் ஷீனனு எஞ்சாண்டல மத்மேகு ஒப்பியாயர் ஊருத அச்சம்மார்னக்லேன தும்பு தீது ஷீனகு உச்சிலத நொக்கியக்கன புள்ளி கீத நொட்டுகு மதிமே நிகாண்டாண்டு உஞ்சி எட்டே தின ஷீனன திப்பன உச்சிலத நொக்கியக்கன இல்லடே எத்தண்டு அச்சம்மார் தும்புந்துது ஷீனன மதிமேனு கீத நொட்டுகு மல்தேரு ஷீனக்லா கீதக்லா அக்னிதாரே மைத்தேரு இஞ்சா ஷீனன பொசஜூவன சுருவாண்டு கீதா மாத இசையொட்ல ஷீனகு பண்டின பொண்ணு பரவு கல்த்தினாலு கணி சீர்த்ததா எல்லிய சாலிடு டீச்சர்ன பேல திக்குண்ட போத்தொலிந்து மனஸ் தாசினு ஷீனட பண்டலு ஷீனக்லா அல பாத்திர சரி இந்த தோஜிண்டு ராஜட பணுது ஷாலதா கமிட்டி தக்லடா பாத்திருப்பாய் கீதக அவள் பேலலா திக்குண்டு ஒர்சா கரினனே கொத்தாயிஜி கீதா ஒஞ்சி ஆண் பால பெத்தியலு ஆ பாலைகு முத்து பணுது புதர் தியேரு எண்ம திங்குல்த பால முத்துன ஒட்டுகு ஷீனன சம்சார கரியஜ்ஜர நான் இரெல்டு சந்தோசுடு கரினகா உஞ்சிதினா.

வந்தனை, நூறு வந்தனை, கோடி வந்தனை. ஆடிக்கொண்டு தாள சிக்கிதே, பாடிக்கொண்டு